0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: சமுதாயமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகம பாப்புகள், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 7, 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடக்கிற கிளை இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- தொடர்தரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம்.
3: 4161 தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஆலோசனையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரர்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இன்றைய நாள் ஜூலை மாதம் 5ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். நீங்களும் கூட இணைந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கான பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களுக்கான வாழ்த்தினை நீங்க கூறி மகிழலாம். உங்களுக்காக இடம்பெற காத்திருக்கின்ற நிகழ்ச்சிகள் 10:30 வரைக்கும் தமிழா தமிழாவில் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்கின்ற மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியை இடம்பெற காத்திருக்கின்றது. அதனை தொடர்ந்து 8:00 to 9:00 வரைக்கும் நவரச கவியரங்கம் இடம்பெறும். நவரச கவியரங்கினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி 10:30 வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது. வழமை போல 9:00 to 9:30 வரை சிறுவர்களுக்கான தமிழ் மொழியை மற்றும் திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். குழந்தைகள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:30 வரைக்கும் என்ன அதிகாரத்தை, என்ன விடயத்தை நாங்கள் இன்று பேச போன்றோம் என்பதனையும் உங்களுக்கு நாங்கள் அடுத்த மணிப்பொழுதுகளில் அறிய தருவோம்.

0: நேரம் இப்பொழுது காலை 6:12. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். இப்பொழுது டொரண்டோவிலே வெப்பநிலை எப்படி இருக்கின்றது என்பதனை பார்த்து கொண்டு நேர்களை சந்திக்கலாம். இப்பொழுது வெப்பநிலை 21 பாகையாக இருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 26 பாகை வரை உயர்ச்சியடைய போன்றது. மாலை பொழுதிலே வெப்பநிலையானது 18 பாகை வரை வீழ்ச்சியடையும். இன்று பிரதானமாக முகில் கூட்டத்தோடு நிறைந்த ஒரு பொழுதாக அமையும் என்று தற்பொழுது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி தான் நாளைய தினமும் நாளை மறுநாள் அதைத் தொடர்ந்து புதன்கிழமை வரைக்கும் முகில் கூட்டம் மிக்க நாட்களாகவே அமையும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வியாழக்கிழமை மழைக்குரிய நாளாகவும் தென்படுகின்றது. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். அதிகாலை வணக்கங்கள் சோதியம்மா. உங்களுக்கு காலை வணக்கங்கள். அதிகாலையிலே வந்து எங்களை இந்த திருப்பள்ளி எழுச்சி செய்து எங்களை எழுப்பி அந்த கோயிலை சுத்தி காலையிலே வந்து பூசைக்கு முதல் அந்த திருப்பள்ளி எழுச்சி அந்த இது மாதிரி நாங்கள் கோயிலை சுத்தி வந்து எங்களை காலையிலே எழுப்புகின்ற எங்கள் சோதியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பாட்டுக்கள்
0: நன்றி.
1: நான் இந்த மகாநதியில் இருந்து அதே பாடல கோயிலே கோயிலை சுத்தி நல்ல ஒரு பாடல் உண்டு காலையிலே அந்த அது ஒரு தரிசனம். கிடைக்காத எங்களுக்கெல்லாம் அந்த அதிகாலையிலேயே அந்த நினைப்போடு அந்த கோயிலை சுத்தி வர மாதிரி வந்து அதுலயே நாங்கள் பிரதட்சணை செய்யற மாதிரி அந்த பாடலை கேட்போம்.
0: இந்த பாட்டுக்கு அருகாமையில் எந்த ஆலயம்
1: இருக்கின்றது? விஷ்ணு சிவன் விஷ்ணு ஆலயம் கிடக்கு பக்கத்துல மாக்கம் இதுல இருக்கிறது. மாக்கம் அது கிடக்குது. மற்ற அங்கால கொஞ்சம் தள்ளி போக கனகோயில் பக்கத்துல பக்கத்துல கிடக்குது. ஆனா கொஞ்சம் போறோம்னு சொன்னா எங்களுக்கு அதான் பக்கத்துல கிடக்கு. பெரிய கோயில் அது நல்லா அழகா வச்சிருக்கலாம்.
0: எந்த இடத்துல இருக்குது என்று சொன்னீங்க?
1: மாக்கமன் மாக்கம் ரோட்ல அந்த தத்கோட்டுக்கு அது தாண்டின உடனே முதல்வார லெஃப்ட் சைட்டுக்கு இருக்கிற ஒரு பிளாசா. அந்த பிளாசாக்குள்ள இருக்கு
0: இருக்குன்றது சிவனாலயம்.
1: விஷ்ணு சிவனாலயம் சொல்லி அந்த அப்படி வச்சிருக்கேன். கதகதமா இருக்கு. இப்ப கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப போன மாசம் கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து இப்ப திருவிழா முடிஞ்சிட்டு இருக்குது. ஜூன் மாதம்.
0: மிக்க நன்றி அந்த தகவலுக்கு. நாங்களும்
1: நன்றிகள் நன்றிகள். நாங்க முந்தைய இங்க ரிச்மண்ட் தான் அப்ப நாங்க வந்த புதுசாக ரிச்மண்ட் மட்டும்தான் ஒரு பிள்ளையார் கோயில் அதுக்கு மட்டும்தான் வர முதல் ஒன்று இல்லை. இப்ப தானே நாங்கள் வர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் கனகாந்த சாமி அது என்று சொல்லி கணக்க வந்துட்டு கேமன் கோயில் சொல்லி அதுக்கு பிறகு கனகன கோயில்கள் இப்ப எல்லாம் அறிவருக்கா இருக்குது. இப்ப நாங்க மேலக்கடத்தில் ஒரு 5 10 போகணும் எல்லா கோயில்களுக்கும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக சென்று பிரார்த்திங்க. மனம்
1: நன்றியம்மா நன்றியம்மா. அதுதான் எங்களுக்கு கடைசி காலத்திலேயே ஒரு ஆறுதலும் அதுக்கு கொஞ்சம் நேரம் தரிசனம் செய்யக்குள்ள ஒரு புண்ணியம் கிடைக்கும்.
0: மிக்க நன்றி.
1: நன்றியம்மா. மாட்டுக்கும் சந்திப்போம். வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்களோடு இணைந்திருக்கிறீங்க. அற்புதமான ஒரு பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். மகாநதி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களோடு உமாரமணன் மற்றும் சோபனா குழுவினர் இணைந்து பாடலை பாடியிருந்தார்கள். கவிஞர் வாலியின் வரிகளிலே இசைஞானி அவர்கள் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். அடுத்து தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து வருகின்றது உடன்பிறப்பு திரைப்பட பாடல்.

0: நேரம் இப்பொழுது 6:27 உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை SPB மற்றும் மனோக்குழுவினர் இணைந்து பாடியிருந்தார்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்? எப்படி போகுது உங்களுடைய வீட்டு தோட்டம், அது பற்றி சொல்லுங்க எங்களுக்கு. அப்படியா?
1: வந்திருக்குதான்
0: சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? முதல்ல பெரிய
1: பிரச்சனை அறிவியல் ஒன்று மாத்திரம் தான் போன்
0: பண்றேன்.
1: நிச்சயமாக போடணும்.
0: நீங்க மார்னிங் எழும்பி அந்த தோட்டத்துக்கு போயக்குள்ள அது ஒரு கண்குள்ள காட்சியா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக
1: தோட்டம் செய்து.
0: அப்ப உங்களுக்கு அனுபவம் இருக்கு அதெல்லாம்?
1: அந்த நேரம் நல்ல நல்ல
0: சொல்லுங்க. பாடல் என்ன வேண்டும்? சிறப்பு வாழ்த்துக்கள் செல்வகுமார். சொல்லுங்க என்ன?
1: இதே முரளி படத்துல இருந்து தங்கமே தங்கமே அந்த பாட்டு.
0: கண்டிப்பா ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து தரப்போகின்றேன். மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 4677 vkrh.com.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: நேரம் இப்பொழுது 6:38. தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
3: நலமாக
2: இருக்கின்றேன்.
3: அரசு சந்தனம் மலக்கம் குங்குமம் சுலத்தம் இருந்து கேட்கலாமா?
2: ஏதாவது விசேடமா வீட்டுல?
3: இல்ல இல்ல, மகள யோசன்
2: மகள யோசி
3: பாடலாம். அவளை
2: நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். SPB குழுவினர் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira
5: nadi. The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kidai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: நேரம் இப்பொழுது 6:50. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, காசிநாதன் கேட்கிறேன்.
7: இனிய வணக்கம் காசிநாதன், சொல்லுங்க பாடல் வேண்டும்.
8: இன்றைக்கு தஞ்சாவூர் கோவிலம் அழகு, திருச்செந்தூர் முருகன் அழகன்னு சொல்லி அவர் சிவந்த பக்திக்கு கண்ணப்பனார கூட பக்தி விபத்துல இல்லை என்னுடைய தான் நானும் அப்படித்தான் நடவு கவிஞ்சாவட்டின உடந்தார்.
7: அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம்.
8: வாய்ப்புக்கு நன்றி தாயே.
7: நன்றி, வணக்கம்.

நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு. அது வாத்தியார் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கார்த்திகோடு கல்யாணி இணைந்து பாடிய பாடல். அந்த பாடல் டீமான் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். நேரம் இப்பொழுது 6:55 நிமிடம். இணைந்திருக்கின்ற நேயர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம்.

நேரம் இப்பொழுது 7:01. ஹெய்டி நோக்கி அனுப்பப்பட உள்ள இலங்கை பாதுகாப்பு படையினர் தெரிவு செய்ய நடைமுறை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபையை கேள்வி எழுப்பியுள்ளது.

0: ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் உள்ள முக்கிய எண்ணெய் முனையத்தை ட்ரோன் தாக்குதலால் சேதப்படுத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். காத்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை நவரச கவியரங்கம் இடம்பெற இருக்கின்றது. எந்த நாட்டிலிருந்தும் கவிஞர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். வளமை போல உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க இன்றைய தினமும் கவிதை வழங்கலாம். இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா இந்த மாதிரி தலைப்புல தான் நீங்க பாடணும் அப்படி சொல்லுவோமா? அப்படித்தான் நாங்கள் செய்து வந்தோம். இப்பொழுது உங்களுக்கு சற்று இலகுவாக உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு பிடித்த தலைப்பில் எழுதுறதுக்கு இல்லையா? அதனால அப்படி சில வாரங்களாக உங்களுக்கு பிடித்த தலைப்பு என்று சொல்லி வருகின்றோம். இன்றைய தினமும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தலைப்பிலே நீங்கள் கவி வழங்கலாம். அதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது சிறுவர்களுக்கான திருக்குறள் மற்றும் தமிழ் மொழி இதர விடயங்கள் சார்ந்த நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 67வது அதிகாரமாகிய வினை திட்பம் என்ற அதிகாரத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அற்புதமான ஒரு அதிகாரம், நாங்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது. அதுக்கு ஒரு தலைப்பினையும் நான் உங்களுக்கு வழங்க போகின்றேன். அந்த தலைப்பில் நீங்கள் உரையாற்றலாம். குரல் பாக்கள் தெரிந்தால் இணைத்து கொள்ளலாம், இல்லாது விட்டாலும் அந்த குரல் பாக்கள் சொல்கின்ற விடயம் அதுதான். எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்கின்ற பொழுது நமக்கு இருக்க வேண்டிய மன உறுதியினுடைய அவசியம் குறித்து பேச போகிறீங்க. எவ்வளவுக்கு நாங்கள் மன உறுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமோ அது எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய உயர்வுகளை நம்மளுக்கு தரும் இல்லையா? எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் மன உறுதி என்பது மிக மிக முக்கியமானது. இடையிலே நம்மளுக்கு இருக்கின்ற இலக்கு, அந்த இலட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக மன உறுதி வேணும். இல்லை என்று சொன்னால் முயற்சி எடுக்காமல் இடையிலேயே பயந்து ஏதோ தடைகளை கண்டு அல்லது விரக்தி ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் இடையில விட்டு விடுவோம். அப்படியெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த செயல்திறனுக்கு மன உறுதி என்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் எல்லாருமே வாழ்வியல்ல அறிவோம். அது குறித்து நீங்கள் அறிவுரை சொல்ல போறீங்க 9:30 to 10:30 வரைக்கும். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய கால வணக்கம் ஜோதி. கோதாஸ் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்க.
2: நன்றி ஜோதி.
0: ஆமா, பாடல் வேண்டும்.
2: பாடல் வந்து பூவேலி படத்துல இருந்து ஒரு பூ வழுதும் கவிதை. அந்த பாட்டை கேட்போம்.
0: எல்லாம் அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியாகும். மிக்க நன்றி, மகிழ்ச்சியாக இருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அழகான அந்த பாடலை சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடியிருந்தார்கள். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம். இனிய காலை வணக்கம் நம்பி அவர்களே, வாருங்க எப்படி இருக்கிறீங்க?
1: மனதில் ராகங்கள் நிகழ்ச்சியோடு நான் இணைந்து கொள்றேன்.
0: மனதின் ராகங்களோட? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம் ஆமாம். உங்க மனசின் ராகங்கள் என்னவாக இருக்க போன்றது? இன்னிசை பாடி வரும்.
1: இன்னிசை பாடி வரும். இன்னிசை பாடி வரும். அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: ஆமாம் ஆமாம். இன்றைய நாள் எப்படி போகுது? நாங்க தீர்மானிப்பது எல்லாமே நடக்கும் என்று இல்ல. அப்படியோ?
1: இல்ல இல்ல.
0: சரி சரி, அதுவும்
1: சரிதான். நன்றி அம்மா.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்பட பாடல் இன்னும் பாடல்

0: திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
7: இனிய வணக்கம் ரவிபாலா, இனிய காலை வணக்கம். ஆமா, வரவேற்கு. நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது நல்லது. அதே போன்று நல்ல நாளாகவும் அமையட்டும். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
8: இன்னைக்கு பழையவாண்டி படத்துல இருந்து வாழ நினைத்தால் வாழலாம், அந்த பாடலை தாங்க ஜோதி.
7: நிச்சயமாக.
8: இந்த பெரிய பூமியில நாங்கள்
7: வழியா இல்லை பூமியில், அருமையான
8: எழுத்துக்களுக்காகவும் அந்த பாடலின் இசைக்காகவும் நாங்கள் பாடல் பேசுறோம்.
7: ஆமா, நிச்சயமாக அந்த பாடல் உங்களுக்காக வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி ஜோதி, நன்றி,
7: வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 7:24 நிமிடம். இந்த காலை பொழுதிலே அத்தனை நேர்களும் மிக சிறப்பான பாடல்களை, நல்ல உற்சாகம் உத்வேகம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகளிலே ஒலித்தது இந்த பாடல் பலே பாண்டியா. திரைப்பட பாடல் டி.எம். சவுந்தரராஜனோடு பி. சுசிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார்கள். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
0: இனிய காலை வணக்கம் பிரேமா, நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்ல பாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கேட்டு கேட்டு பழக்கமான ரொம்ப மகிழ்ச்சியா கேட்கிற பாட்டுகள் பாடல்கள் இன்னைக்கு எல்லாருமே கேட்கறது. ஸோ நானும் அதே மாதிரி ஒன்று கேட்க போறேன். பழைய பாடல் டி.எம். சவுந்தரராஜனும் பி. சுஷிலாம் பாடினது. அது பாஷம் திரைப்படத்துல பால் வண்ணம் பருவம் கண்டேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அழகான ஒரு பாடல். அது கூட கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் கையாண்ட அந்த வண்ணம் உங்களை எடுத்து வந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் என்று நினைக்கின்றேன். இந்த பாடல் அவற்றை அப்படி கையாண்டு அவர் அங்க போர்க்களத்துல சொன்ன அந்த வண்ணங்களை இங்க வந்து காதலுக்குள்ள போத்தி இருக்கிறார் இவர்.
1: அதான் சொல்றேன், அவர் அந்த காலத்தில் அழியாத காவிய தலை காவிய மன்னனே, உனக்கு தமிழ் மொழி ஒரு பேர் சொல்றது, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அதுவும் ஒரு பழைய பாட்டு, இவ சுந்தரம்மாள் பாடினது, ரொம்ப நல்ல பாட்டு அது. சரி, நன்றி ஜோதி, உங்களுக்கு
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும்
0: வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடல் பாசம் திரைப்பட பாடல், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி குழுவினர் பாடுகின்ற பாடல்.

மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சும் வண்ண வஞ்சி கிட்டு அஞ்சு அஞ்சு கெஞ்சும் போது ஆசை இல்லையா மஞ்சள் வண்ண

0: நேரம் இப்பொழுது 7:30.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: சிஎம்ஆர் தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
3: தமிழ் HD.
0: தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். அம்நேர்களே, இன்று திருக்குறள் நிகழ்ச்சி பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே 67வது அதிகாரமாகியும் வினைத்திட்பம் பேச இருக்கின்றோம். இணைந்து சிறப்பிக்கலாம், சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். அற்புதமான ஒரு அதிகாரம். மன உறுதி, ஒரு வினை, ஒரு செயலை நாங்கள் செய்கின்ற பொழுது நம்மளுக்கு இருக்க வேண்டிய மன உறுதி வாழ்க்கையிலே, நமக்கு பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு மன உறுதி என்பது எவ்வளவுக்கு அவசியமானது. மன உறுதி இல்லை என்று சொன்னால் எதை நாம் காலம் தாமதித்து செய்வோம், சோம்பல் குணம் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை விட இதை தடைகளை கண்டு மனமுடைந்து மனச்சோர்வு ஏற்படக்கூடாது. எப்பொழுதுமே மன உறுதி என்பது நமக்கு உயர்வுகளை தரவல்லது என்பதனை திருவள்ளுவம் மிகச்சிறப்பாக சொல்கிறது. இந்த மனக்குழப்பம் இல்லாமல் நாம் தெளிவாக ஆராய்ந்து ஒரு செயலை தெரிந்தெடுத்த பிறகு அதை செய்கின்ற பொழுது இடையிலே தயக்கம் வரக்கூடாது என்பதனை சொல்கிறார். ஆகவே அந்த மாதிரியான நல்ல விடயங்களை நாங்கள் இந்த காலை பொழுதிலே நல்ல நச்சிந்தனையாக பேச போகின்றோம். நீங்கள் தான் பேச போகின்றீர்கள். இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். அது 9:30 to 10:30 வரைக்கும்.

치

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: மருத்துவ குறிப்பு ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
2: இன்க்ரோன் டோனேல் என்று சில பேருக்கு கால் நகங்கள் உள்ளே வளர்ந்து விடுவது நாம் அடிக்கடி காணக்கூடிய விஷயமாகும். இந்த கால் நகங்கள் தசைக்கு உள்ளே வளர்வதனால் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி பல கிருமிகள் அங்கே வளர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. கால் நகங்களை வெட்டும்போது ஒரு வட்ட வடிவமாக வெட்டுவது மிகவும் நல்லது. அவ்வாறு வெட்டும்போது மிக கவனமாக தசையையும் வெட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் சில வேளை இந்த இன்க்ரோன் டோனெயில் அடிக்கடி தொந்தரவு செய்வதை நாம் மருத்துவரிடம் சென்று அந்த நகத்தை அகற்றுவதன் மூலம் கூட தடுத்துவிடலாம். சில பேருக்கு அவ்வாறு நகத்தை அகற்றினால் கூட அந்த நகம் மீண்டும் வளரும்போது அது தசைக்கு உள்ளே வளரும் சந்தர்ப்பம் அதிகமாகின்றது. இவ்வாறானவர்களுக்கு மிக அரிதாக முழு நகத்தையே வளரவிடாமல் செய்யும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்வதனால் இந்த தொந்தரவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.
1: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.

0: நேரம் இவ்வளவு 7:47 நிமிடம். தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. இவ்வளவு நேரமும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒலித்த அந்த பாடலை ஜானகி அவர்கள் பாடியிருந்த இசைஞானி அவர்களின் இசையிலே கவி குயில் திரைப்பட பாடல் அந்த பாடல். 8:00 to 9:00 வரை கவியரங்கில் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: என்றும் சொல்லும் இவர் பெயர் வரலாறு சொல்லும் இவர் பெயரில் எழுத்து எழுத்தாளர் செங்கை ஆழியான் பற்றி சிந்திப்போம். செங்கை ஆழியான் என்ற புனைப்பெயரால் பரவலாக அறியப்படுகின்ற க. குணராசா ஜனவரி 25 தேதி 1941 ஆண்டு பிறந்தார். மிக பெருமளவு நூல்களை வெளியிட்ட ஈழத்து எழுத்தாளர் என்ற சிறப்பை இவர் பெறுகின்றார். புதினங்கள், சிறுகதைகள், புவியியல் நூல்கள், வரலாற்று ஆய்வுகள், தொகுப்பு முயற்சிகள் மற்றும் பதிப்புத்துறை என பல துறைகளிலும் க. குணராசாவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். இவர் கந்தையா அண்ணம்மா தம்பதிகளின் 8வது மகனாக வண்ணார்பண்ணையில் பிறந்தார். யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் உயர்கல்வியை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கற்றார். ஈழநாடு பத்திரிகையில் வெளிவந்த கிடுகு வேலி என்ற இவரது தொடர்கதை வாசகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இவர் எழுதிய வாடைக்காற்று புதினம் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு தரமான படைப்பு என பேசப்பட்டது. வரலாறு சொல்லும் இவர் பெயரில் செங்கை ஆழியான் பற்றி சிந்தித்தோம். வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர்
1: தமிழாவிலே தொடர்ந்து வருகின்றது. மாவீரன் கேட்டு திரைப்படத்திலிருந்து பிரதீப் விஜய் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு டி மான் இசையமைத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து கவியரங்கிலே சந்திக்கப் போகின்றோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
3: கனடா மற்றும் அமெரிக்க வான்படைகள் இணைந்து அமெரிக்க சுதந்திர தினம் மற்றும் அமெரிக்க சுதந்திர பிரகடனம் கையெழுத்திடப்பட்ட 250வது ஆண்டு நினைவு நிகழ்வை முன்னிட்டு ஒட்டாவா நகரில் கூட்டு விமான பறப்பு நிகழ்ச்சி நடத்தியுள்ளன. இலங்கையில் டெங்கு காய்ச்சலின் பரவல் நடப்பு ஆண்டில் பாரிய அளவில் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்களுக்கு அமைய நாடு முழுவதும் 5810 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மட்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் அதன் பின்னர் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபையூடாக

0: மீண்டும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4162.
5: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
6: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
7: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்

உலகம் மாதிர ஒலிக்கும் தமிழ் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: சுவையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 642-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: மாலை நேர வணக்கத்துடன் சீமா தமிழேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. ஹெய்ட்டி நோக்கி அனுப்பப்பட்டுள்ள இலங்கை பாதுகாப்பு படையினரை தெரிவு செய்யும் நடைமுறை குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் தனியார் ஆய்வகங்களை டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசேல சம்பத் வலியுறுத்தியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் 2026 மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புற்றுநோய் செல்களை மூளைக்கு பரவுவதை கட்டுப்படுத்தும் புதிய வழிமுறையை கண்டறிந்துள்ளதாக மெக்மாஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் உள்ள முக்கிய எண்ணெய் முனையத்தை ட்ரோன் தாக்குதலால் சேதப்படுத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: தற்பொழுதைய காலநிலையானது 25 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 27 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 20 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடும். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4422.

0: കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് തമിഴ് HD.
1: சீமா தமிழ் எஸ்டின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகிய கிராமம் இருந்ததாம். அந்த அழகிய கிராமத்தில் ஒரு அழகான வீடாம். அந்த அழகான வீட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி வசித்து வந்தார்களாம். அவர்களுடன் அந்த வீட்டில் வந்து ஒரு மாடும் ஒரு பன்றியும் ஒரு பாம்பும் மற்றும் ஒரு வாத்து மற்றும் ஒரு எலி மற்றும் 5 மிருகங்கள் வசித்து வந்தார்களாம். ஒரு நாள் இரவு பொழுதில் அந்த வீட்டினுடைய அம்மா வந்து சமையலறைக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வந்தாராம். அந்த நேரம் அவ ஒரு எலியை பார்த்து விட்டார். அப்போ பார்த்து விட்டு அடுத்த நாள் தன்னுடைய கணவருக்கு சொன்னாராம், இந்த வீட்டில் எலி இருக்கிறது, நாங்கள் எலி பொறி வைக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த எலி வந்து தன்னுடைய சக நண்பர்களிடம் சொல்லித்தாம், இப்படி இந்த அம்மா சொல்கிறா எலி பொறி வைக்க வேண்டும் என்று சொல்கிறான்ட்டு சொல்லித்தாம். அதற்கு அந்த எலியினுடைய நண்பர்கள், அந்த வீட்டில் வசிக்கும் நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார்கள், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6 2 2 2.

0: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில்
0: சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க ஒழிக்க பாக்கியம், நீங்க ஏதோ தீங்கு செய்தான் செய்யல, நீ தீங்கு செய்தபடியா உன்னை ஒழிக்க தெரியணும் என்று சொல்லி இருக்கணும்.
0: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:09.

எலி வந்து தன்னுடைய சக நண்பர்களிடம், அந்த வீட்டில் வசிக்கும் தன்னுடைய சக நண்பர்களிடம் சொல்லிச்சான். அந்த அம்மா சொல்கின்றார், எங்களுக்கு எலி பொறி வைக்க வேண்டும் என்று. அதற்கு அந்த சக நண்பர்கள் என்ன பதில் கூறியிருப்பார்கள்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் 9 மணி வரை. அல்லது எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானால் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 22.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு பைரவா படத்துல இருந்து நில்லாயோ அந்த பாட்டு கேட்போம்.
0: நில்லாயோ, ஹரிச்சரன் பாடிய பாடல்.
1: ஆமா,
0: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: இப்பதானே சொன்னபடியா தெரியும்? நல்ல
0: எல்லாட்டும் தெரியாது. அப்படியா?
1: நாங்கள் இந்த வழியில போவோம், ஒரு சுற்றுலாண்டு போய் வருவோம் என்று சொல்லி இருக்கோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து வழியில போயிட்டு அப்ப சென்னை காணையில வியல எங்க போச்சுன்னு நினைச்சிட்டு அவ அந்த பிளான் வைக்க தெரிஞ்சிட்டு வந்துட்டு அவ எலியக்கான சொல்லி போய் எடுத்து கொண்டு போடுவோம்.
0: எடுத்துட்டு போயிருப்பா? அப்போ
1: தானே வீணாக்கா சொன்ன புரிய அவருக்கு போய் எலி இருக்கு நினைச்சிருப்பாரு. சொல்லலாம் எனக்கு
0: பார்க்கலாம் என்ன நடந்திருக்கிறது என்று. உங்களுடைய பாடலை கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஹரிச்சரனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7:14.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால்
1: 69 நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் இல்லை.
2: பாடல்
1: தெரிவு வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம் வந்து பாட்டு கேட்போம்.
2: நடக்கும்
1: பழக்கிறது. அது பழகினு வீட்டை வந்து செஞ்சு ஒரே டைம்ல மதத்துல செஞ்சோம். நல்ல அழகு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்ப சாப்பிட்டு அதே சந்தோஷப்பட்டு
2: கேட்டிருக்கலாம்.
1: கேட்டு வந்துருந்தேன் வந்து எங்களுக்கு சொன்ன வாழ்த்து அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்தது கதை
2: கேட்டினேன்.
1: அதுக்கு பதில் வந்து அந்த மனைவி வந்து அதுல நடந்து போகும்போது எலிய நினைச்சு பாம்பு இந்த வாழ்ல மிதிச்சிருப்பா, பாம்பு வந்து கடிச்சிடும். அப்ப வந்து கடிச்ச உடனே அதுல வந்து வருத்தமாயின்னு காய்ச்சல் அடைஞ்சு தண்ணியும் பிறகு வந்து அவர் வீட்டுல இருந்து பிறகு அந்த வார்த்தை அடிச்சு சமைச்சு கொடுப்பாரு உற்சாகமா வரணும். அது வார்த்தை அடிச்சு கொடுத்தும் சுகமா இல்லைன்னு மறந்து செலவுக்காக அந்த பந்தியை வித்துருவாங்க. பந்தியையும் வித்து காணாதுண்டு பிறகு மாட்டையும் வித்துருவாங்க, மாடையும் கொண்டு அடிச்சிருவாங்க. அப்ப அதோட கதை முடிஞ்சு.
2: அப்ப எலி என்ன ஆச்சு?
1: எலியக்குனே செத்து போச்சு. அந்த இதுக்குள்ள எலி பொறிக்குள்ள போச்சு.
2: நன்றி.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 4165416 0155 416 2680 1 55 4 6 2680 1 55 நீங்க எப்படி இருக்கிறீங்க
4: என்ன
3: பாடல் தெரியும்
4: எனக்கு மண்ணுக்குள் வைரம் படத்துல இதழோடு இதழ் சீரும் இன்பங்களோடு இந்த பாட்டை கேப்பா.
3: ஆமாம், இந்த பாடல் வந்து எஸ்பிபியும் ஜேசுதாசும் இணைந்து பாடிய பாடல்.
4: ஆமாம்,
3: இந்த பாடல்
4: கேள்வி என்னும் கூட என்ன கேள்வி என்னங்கள் எலி.
3: ஆமா, கதை கேட்டீர்கள்.
4: அது நான் நினைக்கிறேன் அது சொல்லி இருக்கேன். எல்லாருமா தப்பி ஓடுவா பட்டு உடல வைக்க
3: விளங்கவில்லை.
4: எல்லாருமா வைக்கணும் ஓடுவா தம்பி என்று சொல்லி இருக்கு.
3: தப்பி ஓடி இருப்பேன். அப்படியா? அப்படிதான் சொல்லி இருக்கும். பார்ப்போம் எப்படி சொல்லி இருக்கிறது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து தேவேந்திரன் அவர்களுடைய இசையமைப்புல வந்து எஸ்பிபி மற்றும் ஜெயசுதா இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:27.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி. செவந்தி கதைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
2: என்ன பாடல் தெரிவு?
3: மண்ணின் மைந்தன் திரைப்படத்தில் இருந்து கிழக்கு கிழக்கு திசை.
2: முரளிதரன் அவர்கள் பாடிய பாடல். கேட்ட மகளுங்கள் நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: உலகம் இந்த நேரம் 7:33.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், சிவானந்தன்.
1: எப்படி இருக்கிறீங்க சிவானந்தன்?
2: ஆரோக்கியமா
1: பாடல் தெரிவு.
2: மின்சார கண்ணாண்ட படத்தை வந்து அன்பரும் என்ற பாட்டை விருந்து கேட்கலாம்.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் ரஹ்மானுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், அனுராதா சரிராம் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 7:39.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் கலியோவர்தன் கேட்கிறேன்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்ல சந்தோஷமா உங்களோட நிகழ்ச்சியல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
3: என்ன பாடல் தெரியுது?
4: இந்த பாடல் படம் பட்டிக்காடா பட்டணமா பாட்டு கேட்டு கோடி உரிமை மூலம் மற்றது நீங்கள் கேட்டு வந்த எலிக்கு எலி ஒரு விஞ்ஞானி. விஞ்ஞானி சொன்னா அவர் வந்து ஆராய்ச்சி செய்வார். எல்லாம் பரவி கிடக்கும், அதுல எங்க பொட்டி பூட்டி கிடக்கு, எங்க இந்த மூடி கிடக்கிறத வந்து அவர் அதை ரை பண்ணி உள்ளுக்கு போய் பாக்குறது. அவர் ஒரு அந்த பள்ளி இருக்குது, ஓனான் இருக்குது, எங்கட எலி இருக்குது, இதுல வந்து அணில் இருக்குது. அணில் பள்ளி வடிவ காட்டி கொண்டு போகும். ஆனா அந்த சரியான ஒரு அறிவான ஆனந்த விஞ்ஞானி எலிதான். சில எங்கட தமிழாக்களே சொல்லிவினாம் பாடுற அவன் எலி மாதிரி இருந்தான் உபோட வேலை செய்திருக்கான் சொல்லி. அந்த உதாரணத்துக்கு காரணம் அது சின்னனா இருந்தாலும் ஆராய்ச்சி செய்யறது அது இந்த குணம். அதுக்காக வந்து இந்த டொரண்டோவிலேயே அவரை பேட்டி போட்டு அவங்க கொஞ்ச நாள் நினைக்கும் போது எலி பெருகி போச்சு, விஞ்ஞானி பெருகி போச்சு. வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
3: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் LRS வெறியுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:45.

சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா, சங்கதி எல்லாம்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி.
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: டான் மிஸ்ட்ரி பேசுறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கு ராஜி. நீங்க எப்படி?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி
3: நன்றி.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: பூவிலி வாசலில இருந்து ஒரு கிளியின் தனிமையிலே.
2: ஒரு கிளியின் தனிமையிலே. ஆமா, கே ஜி ஜேசுதாசம் சித்ரா பாடிய பாடல்.
3: சித்ரா பாடிய பாடல்.
2: நீங்க பாடுவீர்களா?
3: பாடுவேன். இப்ப இருக்க கொஞ்சம் தடுமலா இருக்கு, இப்ப அவ்வளோ இது இல்ல தொண்டை.
2: இன்னொரு தடவை பாடுங்கள். இன்றைக்கு பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி.
2: வணக்கம். வணக்கம். இந்த நேரம் 7:51 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன
5: பாட
4: தெரியும்? படத்துல இருந்து கடவுளர் நாள் உதவிக்கான தனியை வந்தார் அந்த பாட்டு
5: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி.
5: இந்த பாடல் சுசீலாவினுடைய குரலில் ஒலிக்கும். இது நேரம் 7:56.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD.